முஜல்லகாம் டெக்வச்ச கௌடனம்ப நேனசை சாலுத்துரே பாபா முஜல்லகாம் டெக்வச்ச கௌடனம்பா.